ஒலித்த பாடலை பாடியது எஸ் ஜானகி அச்சானி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் என்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்போது நாம் கேட்கவிருப்பது தேனிசை. தேரெழுந்தூர் சகோதரர்கள் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

பாடலில் ஒலித்த குரல் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல். அடுத்ததாக சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

பக்தி இசையாக ஒழித்து கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் தேன் இசை. அடுத்ததாக ஒழிக்க வரும் குரல் சித்ராவின் குரல்.

ஒலித்த பாடலை பாடியவர் புஷ்பவனம் குப்புசாமி. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் தேரெழுந்தூர் சகோதரிகள். ஆர். மதுரம், ஆர். கமலா.

ஒழித்த பாடலை பாடியவர்கள் ராதா ஜெயலக்ஷ்மி ஆகியோர். அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் ஜிக்கியின் குரலில்.

0: மேகாலயா சத்தீஸ்கட் காங்கிய பசிம பங்கால குஜராத் ஹரியானா சண்டிகர் நவதில்லி இத்தியதேஷாம் ஸ்தலானாம் கதிபயேஷு ஸ்தானேஷு அதிவிருஷ்டி சம்பாவியதே இதி வார்த்தாஹ.
1: ஆகாஷவாணி நேரம் 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி சித்திர சங்கீதம் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4:00 வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை. கே கே ஏ தீபரேகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 சிறுவர் சோலை, வெள்ளையனே வெளியேறு கே கவினி வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் பி ஜெகத் கிருஷ்ணதேவ், சுதந்திரம் தியாகிகள் ஈன்ற கொடை உரை வழங்குபவர் பி வேதிஷ், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம், 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான் ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை

0: 1.1.
1: நூறுபலி 1 MHz FM கோல்டில் இனிய திரை இசை பாடல்கள் கேட்கலாம். சீதாராமம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் சிந்தூரி பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல்கள் கேட்டீர்கள். தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். திரை கானத்தில் முதல் பாடலாக வாரிசு திரைப்படத்திற்காக அனிருத் ஜோனிதா காந்தி பாடியுள்ள பாடல்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: படை கட்டினால் சுயமகி கண்படை
1: பாரதிய சேனா.
2: நேரம் 8:45. நூறு புள்ளி 1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் தேவரா திரைப்படத்திற்காக தீப்தி சுரேஷ் பாடியுள்ளது.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915154449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஒலிக்க வருகிறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக சுபலாஷினி, தனுஷ், ஜி.வி. பிரகாஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

மீண்டும் இனிய திரை இசை பாடல்களை 10:30 சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். மால் மருகன், தஞ்சாவூர் சங்கர ஐயர் இயற்றிய ஹிந்தோள வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:27. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவகுஹனே மத்யமாவதி ராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

சுகமான ராகங்களில் தொடர்ந்து பிரம்மா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:41:30.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். காக்க காக்க திரைப்படத்திற்காக திப்பு, ஷாலினி, டிம்மி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குறள முதம்.

எப்பொழுதும் கள்ளுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921 அதிகாரம் கள் உண்ணாமை.

0: எப்பொழுதும் கல்லுண்டு கழிக்கும் காதலில் தெளித்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: வாழ்வின் நெறி காட்டியது குறள் அமுதம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர் ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கே கே ஏ தீபரேகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, வெள்ளையனே வெளியேறு கே கவினி வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை, நீதி கதைகள் சொல்பவர் எம் பி ஜெகத்கிருஷ்ண தேவ், சுதந்திரம் தியாகிகள் ஈன்ற கொடை உரை வழங்குபவர் பி வேதிஷ், 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10

புஷ்பதர்ப்பன் 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மந்திரி குமாரி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன், ஜிக்கி ஆகியோர் பாடியுள்ள பாடல்

0: தம்பி ரொம்ப குறும்புக்காரன், காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன், அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து மோகினி திரைப்படத்திற்காக KV ஜானகி, P. லீலா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.

0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18ஆம் தேதி.

நேயர்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 2:30 ஒளிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 MHz FM கோல்ட் இசை மலர்
2: நிகழ்ச்சியில் இன்று ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பாடுவார், கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, ராகம் ஆபோகி, ரூபக தாளம்.

0: இப்போது
1: ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹேமவதி ராகத்தில் ஸ்ரீ காந்திமதிம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆதி தாளம்.

0: ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பாடக் கேட்டீர்கள். கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இசைமலர்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் KKA தீபரேகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி. ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகாணத்தில் காதலர் தினம் படத்திலிருந்து உன்னிமேனன் ஸ்ரீகுமார் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைகோணத்தில் லவ் பேர்ட்ஸ் படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா குரல்களில்.

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்கணத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில்.

ஜோதா அக்பர் படத்திலிருந்து கார்த்திக் சித்ரா குரல்களில் ஒலித்த பாடலை கேட்டோம். ரட்சகன் படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரலில் ஒலிக்கும் பாடலை கேட்போமா?

0: சேவை பாரதிய சேனா.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: தேனி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நீர்கள் இணைந்திருப்பது 100.1 FM கோல்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

நேரம் 5:31. 100.1 FM கோல்டு அலைவரிசையின் அரங்கிசையில் KKA தீபரேகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்வது சங்க சக்கர கதாபாணி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பூர்ணச்சந்திரிகா ராகம், ரூபக தாளம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை, குலாம் சாதிக் கான் அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், கோலேரி என் பூபதி அவர்களின் நாகஸ்வர இசை, தாதாபுரம் டி மணிகண்டன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை, சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா, நா பாரதம், ஸ்ரீ சி எச் மதன்மோகன் அவர்களின் சுய கைவிதாலு. 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், கே பாரதி அவர்களின் பாட்டு, வி பார்கவ விக்னேஷ் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லய விநியாசம், திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில். 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா. மாலை 5:00 அரங்கிசை, லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, எ மாக் பார்லிமெண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். பங்கேற்பவர்கள் ஏ ஹர்ஷிதா லோதா, ஜானவி அசோக் பஜாஜ், அலிசா சையதா, அந்தரா நாராயணன், பி லத்திகா ஜெயின், எஸ் தானியா, வன்ஷி ஆர் ஜெயின். எ மிஸ்ட்ரியஸ் ஸ்பேஸ் உரை வழங்குபவர் அப்பர்ணா. 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சச்சாக்கா விஷேகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: வெள்ளையனே வெளியேறு உரை வழங்க வந்திருக்காங்க கே கவினி.
3: இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் திருப்பு முனையான அத்தியாயம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகும். 1942 ஆகஸ்ட் 8 மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் இருந்து அடியோடு அகற்றுவதை ஒரே நோக்கமாக கொண்டிருந்தது. காந்தியடிகள் வழங்கிய செய் அல்லது செத்துமடி என்ற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கம் இந்திய மக்கள் அனைவரையும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒன்று திரட்டியது. 2 இந்தியாவின் ஆதரவை பெற சஸ்டாக் போர்ட் கிரிப்ஸ் தலைமையில் பிரிட்டிஷ் அரசு ஒரு தூது குழுவை அனுப்பியது.

ஆனால் போருக்கு பிறகு தன் ஆட்சி வழங்கப்படும் என்ற அதன் அரைக்குறை வாக்குறுதிகளை இந்திய குடியரசுத் தலைவர்கள் ஏற்க மறுத்தனர். காந்தியடிகள் இதனை நொடிந்து போகும் வங்கியின் பின்னாளிட்ட காசோலை என விமர்சித்தார். இரண்டாம் உலகப் போர் காரணமாக இந்தியாவில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. பஞ்சமும் பொருளாதார சீர்குலைவும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கைப்பற்றிய ஜப்பான் இந்தியாவின் மீதும் படையெடுக்கலாம் என்ற அச்சம் நிலவியது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் இருக்கும் வரைதான் இந்த ஆபத்து என காந்தியடிகள் கருதினார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் தொடக்கமும் செய் அல்லது செத்துமடி என்று

0: உலகத்தின் தொடக்கமும் செய் அல்லது செத்துமடி என்று முழுக்கமும் ஆகஸ்ட் 8, 1942 மும்பையில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் முறைப்படி நிறைவேற்றப்பட்டது. நாம் இந்தியாவிற்கு விடுதலையை பெற்றுத்தருவோம் அல்லது அதற்கான முயற்சியில் மடிவோம் என்று காந்தியடிகள் அறைகூவல் விடுத்தார். இக்கூட்டத்தில் அருணா ஆசப் அலி அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி இயக்கத்தை தொடங்கி வைத்தார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே அதிகாலையில் பிரிட்டிஷ் அரசு ஆபரேஷன் ஜீரோ ஹவர் மூலம் காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் உட்பட அனைத்து முதன்மை தலைவர்களையும் கைது செய்தது. தலைவர்கள் இல்லாத சூழலில் இயக்கம் மக்கள் கையிலும் இளைஞர்கள் கையிலும் சென்றது. ஜெயபிரகாச நாராயணன், ராம் மனோகர் லோகியா, சுசிதா, கிருபாலனி, அருணா ஆசப் அலி போன்ற இளம் தலைவர்கள் தலைமறைவாக இருந்து இயக்கத்தை வழிநடத்தினர். ரயில் பாதைகள் தகர்க்கப்பட்டன. தந்தி மற்றும் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. அரசு அலுவலகங்கள் முற்றுகையிட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவிலும், வங்காளத்தின் தம்லுக்கிலும், மகாராஷ்டிராவின் சதராவிலும் மக்கள் சொந்தமாக அரசாங்கங்களை அமைத்து நிர்வாகம் செய்தனர். தமிழகத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பிரிட்டிஷ் அரசு இந்த இயக்கத்தை ஒடுக்க தீவிர வன்முறையை கையாண்டது. 100,000-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஊர்வலங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் தியாகம் செய்தனர். தலைவர்கள் இல்லாமலேயே ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை நடத்த முடியும் என்பதை இந்தியா உலகிற்கு நிரூபித்தது. இந்தியர்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக இனி ஆள முடியாது என்பதை ஆங்கிலேய அரசு தெளிவாக உணர்ந்து கொண்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அடக்கப்பட்டாலும் பிரிட்டிஷாரின் அதிகார பிடியை முற்றிலுமாக தளர்த்தியது. இதுவே 1947 இந்தியா விடுதலை பெறுவதற்கான நேரடி பாதையை அமைத்து கொடுத்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது வெறும் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, அது இந்திய மக்களின் அசைக்க முடியாத சுதந்திர தாகத்தின் வெளிப்பாடு. நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்த தியாகிகளின் வீரம், அர்ப்பணிப்பு மற்றும் தேசபக்தியை நினைவு கூறும் ஒரு பொன்னான வரலாற்று பதிவாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்றென்றும் திகழ்கிறது.
1: இதுவரை வெள்ளையனே வெளியேறு உரை வழங்கியவர் கே. கவினி. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக மிருதங்கம் வாசிக்க வந்திருக்காரு மகத் விக்னேஷ்.
2: நான் இப்பொழுது ரோப்பு கட்டாலும் வாசிக்க போகின்றேன்.

0: இதுவரை நமக்காக மிருதங்கம் வாசித்தவர் மகத் விக்னேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு எம் பி ஜெகத் கிருஷ்ணதேவ்.
1: நான் இப்போ உங்களுக்காக மந்திர கிணறு என்ற கதையை கூறப்போகிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற நில உரிமையாளர் இருந்தார். அவர் தினமும் காலையில் சேவல் கூவும் போது எழுந்து விடுவார். அப்புறம் அவர் வேலை ஆட்களை எழுப்பி அங்குள்ள நிலத்தில் வேலை செய்ய அனுப்புவார். சந்திரன் மற்றும் சூரி அரவிந்திடம் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர்கள். ஆனா அவங்க ரொம்ப பெரிய சோம்பேறிகளாக இருந்தார்கள். தினமும் எழுந்து வேலைக்கு போவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தினமும் ரெண்டு பேரும் ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் தான் தூங்குவாங்க. அப்ப ஒரு நாள் சந்திரன் சூரி கிட்ட, தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கடா என்றான். அதற்கு, நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். ஆனா நாம என்ன பண்றது? சேவல் கூவினதும் நில உரிமையாளர் எழுந்து நம்மையும் எழுப்பி விடுகிறார் என்று பேசி கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசியதை கேட்ட நில உரிமையாளர் அவங்க இரண்டு பேரின் குணங்களையும் தினமும் கவனித்தார். கடைசியா அவர் அந்த இரண்டு பேருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கிணற்றுக்கு பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது கிணற்றுக்கு அடியில் இருந்து ஒரு குரல் கேட்டது.
2: சூரி, இன்னும் எவ்வளவு நேரம்தான் தூங்குவ? உடனே சென்று வேலையை பார் என்று அந்த குரல் சொன்னது.
1: ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சூரி இந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான். அவன் பக்கத்தில் படுத்திருந்த சந்திரன் தூங்கிக் கொண்டு இருந்தான். அதனால் அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. ஏதோ கெட்ட கனவாக இருக்கும் என்று நினைத்து மறுபடியும் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் மறுபடியும் இரண்டு பேரும் கிணற்றுக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். இந்த முறை சந்திரனுக்கு அதே குரல் கேட்டது. அவனும் சூரியை போல எழுந்து சுற்றி முற்றி பார்த்தான். யாரும் இல்லை. சூரி அசந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தான். அதனால் சந்திரனும் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் கிணற்றுக்கு பக்கத்தில் தூங்கும் போது இரண்டு பேருக்கும் அந்த மோசமான ஒரு சத்தம் கேட்டது. ஒரே நேரத்துள்ள ரெண்டு பேரும் ரொம்ப பயத்தோட எழுந்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்க, டேய் சூரி, உனக்கு அந்த சத்தம் கேட்டதா என்று சந்திரன் சூரியிடம் கேட்டான். ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அது ஒரு கெட்ட கனவு இல்லை. அந்த சத்தம் இந்த கிணற்றுக்குள்ளிருந்துதான் வருது. நான் வேலைக்கு கிளம்புறேன். உனக்கு வேணும்னா நீயும் வா என்று கூறி சூரி வேலைக்கு செல்ல தயாரானான். நில்லுடா, நானும் உன்னோட வரேன் என்று சந்திரனும் வேலைக்கு சென்றான். அந்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடினமாக நிலத்தில் வேலை செய்தார்கள். அன்றைக்கு மதியம் வேலை முடிந்ததுக்கு பிறகு மதிய சாப்பாடுக்காக நில உரிமையாளர் வீட்டுக்கு வந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்த போது அவர்களின் முகம் ரொம்ப பயத்துடனும் கவலையுடனும் இருந்தது. நில உரிமையாளர் அவங்க முகத்தை பார்த்து, ஏன் சோகமா

0: இருக்கீர்கள் என்று கேட்டார். சந்திரன் மற்றும் சூரி அவங்க கேட்ட அந்த மோசமான சத்தத்தை பற்றி சொன்னார்கள். நில உரிமையாளர் இதை கேட்டு சத்தமாக சிரித்தார். அது ஒரு மாயமும் இல்லை, கனவும் இல்லை. நான் நீங்கள் இரண்டு பேரும் சோம்பேறியா இருப்பதை கவனித்தேன். உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தான் அந்த கிணற்றுக்கு அந்த பக்கமாக உட்கார்ந்து அந்த பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்தினேன். இப்போ உங்களுக்கு புரிகிறதா? இப்ப இருந்து உங்க சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு உங்கள் வேலைகளை ஒழுங்காக பண்ணுங்கள் என்றார். அன்றிலிருந்து சூரி மற்றும் சந்திரன் அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கடினமாக நிலத்தில் உழைத்து அவங்க வாழ்வதற்கு தேவையானதை சம்பாதித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் MB ஜெகத் கிருஷ்ணதேவ். சுதந்திரம் தியாகிகள் ஈன்ற கொடை உரை வழங்க வந்திருக்காரு பி. வேதேஷ்.
2: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்ப நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திர காற்றும் பேச்சு உரிமையும் இயல்பாக கிடைத்தவை அல்ல. 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம் தாய்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக தன் நின்னுயிரையும் உடைமைகளையும் இளமையையும் தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான போராட்ட வீரர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்டதுதான் நமது சுதந்திர வரலாறு. இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தி சுதந்திர இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியாகிரக போராட்டம் மூலம் நாட்டின் விடுதலைக்கு வைகோலிய காந்தியடிகள் உலக நாடுகளுக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார். மகாத்மா காந்தி அகிம்சையும் சத்தியத்தையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டவர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்றவற்றின் மூலம் இந்திய மக்களை ஒன்றுபடுத்தினார். அடக்குமுறையை அன்பாலும் உண்மையாலும் வெல்லலாம் என்பதை உலகிற்கு உணர்த்தினார் மகாகவி பாரதியார். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முகம் கொண்டவர் மகாகவி பாரதியார். தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் தன் நிகரற்று விளங்கும் பாரதி நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்பவர். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவரது கவிதை திறனை எட்டப்ப நாயக்கர் வியந்து பாராட்டி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். 1949 பாரதியாரின் படைப்புகள் இந்தியாவிலேயே முதல் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியமாகும். மகாகவி பாரதியார் வாளால் போராடவில்லை, வார்த்தைகளால் போராடினார். அச்சமில்லை அச்சமில்லை, ஆடுவோமே பல்லு பாடுவோமே போன்ற பாடல்கள் மூலம் மக்களிடம் விடுதலை உணர்வை விதைத்தார். தனது கவிதைகள் மூலம் புரட்சியை உருவாக்கினார். சுப்பிரமணிய சிவா அரசியலையும் ஆன்மீகத்தையும் விடுதலை போராட்டத்தில் இணைத்து போராடியவர். தமிழக மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்த சிறந்த பேச்சாளர். ஞான பானு என்ற இதழை நடத்தியவர். தனது வீரமிக்க பேச்சால் விடுதலை வேட்கையை தூண்டியதால் வீரமுரசு என்று போற்றப்படுபவர். வ.உ. சிதம்பரனார் மற்றும் மகாகவி பாரதியார் ஆகியோருடன் இணைந்து விடுதலை போராட்டங்களில் தீவிரமாக செயல்பட்டவர். கொடிக்காத்த குமரன். ஈரோடு மாவட்டத்திலுள்ள சென்னிமலையில் பிறந்தார் குமரன். 1932 சட்டமரபு இயக்கம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்தது. அப்போது திருப்பூரில் தேச பந்து இளைஞன் மன்றம் மறியல் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. 1932 ஜனவரி 10 நடந்த போராட்ட அணி வகுப்பின் போது கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமையேற்று முன் நடந்தார்.

குமரன். அந்த போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்கள் காவலர்களால் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். தலையிலிருந்து இரத்தம் வழிய கீழே சரிந்த போதும் கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி தேசிய கொடி தரையில் விழாமல் காத்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றவர் அங்கேயே உயிர் துறந்தார். திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்ததால் திருப்பூர் குமரன் என்றும் தேசிய கொடியை ஏந்தியபடி வீர மரணம் அடைந்ததால் கொடி காத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். வ.உ. சிதம்பரனார் 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சுதேசிய கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வ.உ.சி. திருப்தி அடையவில்லை. அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைத்தார். இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்களின் கப்பல் வணிகத்திற்கு போட்டியாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சிறையில் செக்கிழிக்க செய்யப்பட்டாலும் மனம் தளரவில்லை. பொருளாதார சுதந்திரமும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை உணர்த்தினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தின் முதல் விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர். ஆங்கிலேயர்களுக்கு வழிகட்ட மறுத்து வீரத்துடன் போராடினார். அடிமை தனத்தை ஏற்காத தைரியம் கொண்டவர். வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையை அமைத்து போரிட்டார். பெண்களும் நாட்டை காக்கும் வீரர்களாக திகழ முடியும் என்பதை நிரூபித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலை போராட்டத்தை தனி வழியில் நடத்தி சென்றவர். 25 லண்டனை படிப்பில் முடித்து திரும்பிய நேதாஜியை சித்தரஞ்சன் தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரிக்கு தலைவராக நியமித்தார். லண்டனில் படித்தபோது மேல்நாட்டு விடுதலை போர் வரலாறுகளை நேதாஜி கல்லூரி மாணவர்களுக்கு விடுதலை உணர்வு ஊட்டும் முறைகளை ஆற்றினார். 2 நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்த 100,000 இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அப்படை மூலம் இந்தியாவை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார். எனக்கு உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்ற வீர முழக்கத்தால் இளைஞர்களை எழுச்சியடைய செய்தவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆயுத போராட்டத்தை நடத்தினார். வீரம், தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று ஆகியவற்றை கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்தில் வழக்கறிஞராக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவராக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முக்கிய அங்கம் வகித்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர இந்தியாவை ஒருங்கிணைத்த சிற்பி என்று புகழப்படுகிறார். 500 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியதால் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது உருவான சமூக மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவரான இவர் அமைப்பின் நிறுவனரும் ஆவார். காங்கிரஸ் மட்டுமின்றி இதர அரசியல் அமைப்புகளில் பணியாற்றியுள்ளார். ஆங்கில அரசிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவது மட்டும் போதாது, சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று விரும்பினார். இந்த இலக்கை அடைய வன்முறையை தவிர்த்தல் மற்றும் நிறுவனங்களுக்குள் மாற்றங்கள் செய்தல் ஆகிய கொள்கைகளை வலியுறுத்தினார். சுதந்திர தியாகிகள் தங்கள் இன்னுயிரை ஈந்து நமக்கு வழங்கி சென்றுள்ள சுதந்திரம் வெறும் வரலாற்று பக்கமல்ல, அது நம் ஒவ்வொருவரும் அன்றாடம் போற்றி பாதுகாக்க வேண்டிய புனிதமான பொறுப்பாகும். ஜாதி மத மொழிகளை கடந்து இந்தியர் என்ற ஒற்றை உணர்வோடு அவர்கள் போராடி பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டும். தியாகிகளின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் செதுக்கப்பட்ட இந்த சுதந்திர கொடையை அடுத்த தலைமுறைக்கு சிதையாமல்

0: கொண்டு சேர்ப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் உண்மையான நன்றி கடனாகும். ஜெய்ஹிந்த்.
1: இதுவரை சுதந்திரம் தியாகிகள் ஈன்ற கொடை உரை வழங்கினார் பி. வேதீஷ்.
2: நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
3: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: எஃப்எம் கோல்டில் பையா படத்திலிருந்து கார்த்திக் சுனிதா சாரதி குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் தூத்துக்குடி வாவோசி துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு சான்றிதழை பெற்றிருப்பது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். திருப்பூரில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு சான்றிதழை பெற்றுள்ளது பற்றி எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50:1:2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளை ஆதரவாக இருக்கும் வகையில் இந்த துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இதுவும் ஒரு முக்கியமான சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 94% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இதில் சரக்கு கையாளும் உபகரணங்கள், மின் விளக்கு அமைப்புகள், கட்டிடங்கள் மற்றும் வெப்பமாக்கல், காற்றோட்டம் மற்றும் குளிரூட்டல் அமைப்புகள், நீர் பராமரிப்பு அமைப்புகள், பட்டறைகள் மற்றும் பராமரிப்பு வசதிகள் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு மற்றும் அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள் மற்றும் அவற்றிற்கான மின்னோட்டும் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. துறைமுகத்தின் அனைத்து வசதிகளிலும் எரிசக்தி திறனின் பயன்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து அவற்றை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். இந்த சாதனை எரிசக்தியை முறையாக நிர்வகித்தல், எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல், எரிசக்தி சேமிப்பு மற்றும் எரிசக்தி செயல்திறனை தொடர்ந்து மேம்படுத்துதல் ஆகியவற்றில் தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு கிடைத்த இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகும்.

0: பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது.
1: என் பேர் இயலரசன், நான் இந்தியன் பேங்க் மேனேஜராக இருக்கேன், மைக்ரோசேப் திருவள்ளூர் பிரான்ச்சில். பிரதான் மந்திரி இன்சூரன்ஸ் ஸ்கீமில் 436 ரூபாய், 20 ரூபா ரெண்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. மகளிர் குழுவில் இருக்கிறவங்களே வாலண்டரியாக வந்து இந்த ஸ்கீமில் என்ரோல்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. இப்போ 436 ரூபாய் ஸ்கீம், 55 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த ஸ்கீமில் போடலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதே மாதிரி 70 வயசு கீழே இருக்கிறவங்க 20 ரூபா ஸ்கீம் போடலாம். அந்த ஸ்கீம்லேயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து மூலமா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு காப்பீடு வரும்.
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமா என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது எங்களுக்கு 2 லட்ச ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: தாட்சாயணி இந்தியன் பேங்க்ல வந்து நான் 20 ரூபாய் இன்சூரன்ஸும் 436 ரூபாய் இன்சூரன்ஸும் கட்டுறோம். எங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலியும் வந்து என்னுடைய டாட்டர் சிஸ்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற வீட்டுகளுக்கெல்லாம் நானே சொல்லி அவங்களுக்கு செயல்பட்டு 15-20 நம்பர்ஸுக்கு நாங்கள் சேர்த்து விட்டுருக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே கட்டுவாங்க. இது என் குடும்பத்துக்கு பயன்படுத்திதான் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பயன்படுத்திதான் இருக்குது. பிரதமர் ஜீவஜோதி அதை செயல்படுறதுனால அந்த 2 லட்ச ரூபாய் நமக்கு வந்து எப்பவுமே பயன்படும். பிற்காலத்தில் செயல்பாட்டில் நாங்கள் இகார்டில் வந்து எல்லா மக்களுக்கும் அதை இன்னும் நாங்கள் மேம்படுத்துவோம். பிரதமர் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
0: திருப்பூரில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏராளமான கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: கனவுகளை சுமக்க வேண்டிய கரங்களில் போதைப் பொருட்கள் சுமையாகி விடக்கூடாது. இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தீரன் சின்னமலை கல்லூரியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி, காவல் துணை ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தும் அவற்றிலிருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர். விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல், ரீல்ஸ் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன.
5: இது வந்து நார்மலான ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இல்லாம ஸ்பீச், ரீல்ஸ் மேக்கிங், போஸ்டர் மேக்கிங் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்காகவும் சேர்த்து நிறைய ஈவென்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
6: ட்ரக் காம்படிஷன்ல நான் ஒரு ஸ்பீச்ல வந்து இருக்கேன். நான் பேசுற ஸ்பீச் வந்து மத்தவங்களுக்கு போய் சேரதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ட்ரக் காம்படிஷன்ல என்னென்ன முக்கியத்துவம், அதை எப்படி தவிக்கிறதுங்கிறத பத்தி நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
4: பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது.
6: காலேஜ்ல வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆன்டி ட்ரக் அவேர்னஸ்க்காக வந்திருக்காங்க. இதுல வந்துட்டு வெறும் பேச்சு போட்டின்னு மட்டும் வைக்காம மைம், ரீல்ஸ், அப்புறம் போஸ்டர் மேக்கிங்னு நிறைய காம்படிஷன் வச்சாங்க. செமினார் மட்டும் வைக்காம இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது மூலமா எங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சது.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்திட்டத்தின் கீழ் வேளாண் கல்வியை வலுப்படுத்த நாடு முழுவதும் உள்ள 6000-க்கும் மேற்பட்ட வேளாண்மை மாணவர்களுக்கு 21.35 கோடி ரூபாய் நேரடி பண பரிமாற்றம் மூலம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் வேளாண் மாணவர்கள் எந்தவித தாமதமும் இன்றி ஒவ்வொரு மாதமும் கல்வி உதவித்தொகை நேரடியாக பெற முடியும் என்றும் தெரிவித்தார். வேளாண் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நீட் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பாகவும் மாணவர்களின் போராட்டம்

0: சட்டம் மற்றும் காவல்துறையின் நடவடிக்கை குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சிகளும் திரு அமித்ஷாவின் பதிலை கேட்காமல் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக நாடாளுமன்றத்தை முடக்குவதாகவும் உண்மையான விவாதத்திற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி மற்றும் தயாரிப்புத் துறையை மேம்படுத்தும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் சரக்கு பெட்டக உற்பத்தி உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் குறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் உள்நாட்டு தேவைக்காக சுமார் 20 லட்சம் காலி சரக்கு பெட்டகங்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருப்பதாக கூறியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்படும் தடைகளும் ஏற்ற இறக்கங்களும் நாட்டின் வர்த்தகத்தை பாதிப்பதால் இந்த சரக்கு பெட்டக உற்பத்தி உதவி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திலான எஃகு பெட்டகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் நாட்டின் உற்பத்தியை பெருக்குவதுடன் 53,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படும் என்றும் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைக்கணத்தில் கண்களால் கைது செய்யப்படத்திலிருந்து கார்த்திக் சித்ரா சிவசிந்தம் குழலில் ஒலிக்கிறது பாடல்.

0: கட்டளை கட்டணா சுயம் இனி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் பொல்லாதவன் படத்திலிருந்து கார்த்திக் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: திரைக்கானத்தில் ஓ காதல் கண்மணி படத்திலிருந்து கார்த்திக் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் கோல்டு 100.1. This is your favorite English music show, Western Music, and you're with me, Kavya, for the night. So I've got some good tracks lined up. Of course, my favorites, your favorites. I think these songs are everybody's favorites. So please stay tuned and hope you have a good 30 minutes of this night. First up, I've got a B.O.B. featuring Hayley Williams with Airplanes.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். தொடர்வது திரைகானம். முதலில் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசீலா பாடி.

வாழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் வீரா, வியட்நாம் காலனி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் இடம்பெறுவது வீரா படத்திலிருந்து பாடல்கள்.

சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேன். பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நானும் கண்டேன்னு.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை வீரா, வியட்நாம் காலனி ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெறிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெறிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் பிரிந்திட

பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க. உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தால்

சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ. பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை.

பகையும் அருகில் மறைந்திருக்கும், புகையும் இடத்தில் தீ இருக்கும். எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும், பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும். பகை தெரியாமல் மாட்டிக்கிட்ட

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை சந்திரோதயம், இருவல்லவர்கள், மெட்ராஸ் பாண்டிச்சேரி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: தூசிகா

இதுவரை அன்னக்கிளி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனி காலங்களில் அவள் வசந்தம் படப்பாடல்கள். உலகிவிருக்கும் இந்த குரல்கள் வாணிஜெயராம் குழுவினர்.

இதுவரை காலங்களில் அவள் வசந்தம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டோம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மன்மத லீலை என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் இந்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: Hello.
1: Hello.
2: அடுத்து ஒலிக்கி இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் கே ஜே ஜேசுதாஸ்.

0: आप सुन रहे थे उस्ताद गुलाम सादिक खां का गायन। आपके साथ तबले पर उस्ताद जमीर अहमद खां, हारमोनियम पर श्री वसंत कनकापुर साथ दे रहे थे।
1: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் குலாம் சாதிக் கான் அவர்களின் பாட்டு கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட் இசை கேட்க இருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வேலினை நீ நினை மனமே என்று தொடங்கும் எம்.எம். தண்டபாண தேசிகர் இயற்றியது. ஆந்தோலிகா ராகம் ரூபகதாளம்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் ஒழித்து கொண்டிருக்கும் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரி என் பூபதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தாதாபுரம் டிஇ மணிகண்டன் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்று ஜெப்ப காரணமே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணியர் இயற்றியது மந்தாரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சரஸ்வதி அன்னையே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை தென்குமரி என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.

எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் பைரவி என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர்.